0: லங்காவே லாவிங்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: Live FM.

0: லங்காவே விலாவிங்
1: ஸ்ரீலங்கே ரித்மய விஷ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
2: லைவ் எஃப்எம்.

0: லங்காவே விளாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: www.liveFM.lk. Hit the pin of an arasa.

0: பாதலாவ ராத்திரி நவையாய் இசை சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம
1: லைவ் எஃப்எம் liveFM.lk

0: ஆந்திராவின் பாந்தரேகாய்
1: லைவ் எஃப்எம்
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk